ரகுவரன் ராஜீவ விலோஜனன் சுந்தரன் தாசரதி வில்லிது குலச்சுடன் வலிச்சு முறிச்சேடில் வல்லபனிவன் மமநந்தனக்கென்னு நூனம் எல்லாம் ஈஸ்வரன் என்னே சொல்லாவிதெனிக்கிப்போ வில்லிக வருத்தேடுகருள் செய்து முனி கிங்கரன்மாரே நியோகிச்சது மகிந்திரனும் ஹுங்காரத்தோடு வந்து சாபவாஹகன்மாரும் சத்வரம் 5000 கிங்கரன்மாரும் கூடி முத்யுசாசன சாபமெடுத்து கொண்டு வந்தார். கண்டாசஹஸ்திரமணி வஸ்திராதி விபூஷிதம் கண்டாலும் த்ரையம்பகமென்னிது மந்திரீந்திரனும் சந்திரசேகரனுட பள்ளிவில் கண்ட ராம

வனது கேட்ட மந்த மந்தம் போய் சென்னு நின்னு கண்டிது சாபம் ஜொலிச்ச தேஜஸோடும் எடுத்து வேகத்தோடே குலச்சு வலிச்சுடன் முறிச்சு இதசிரமம் நின்னருளுன்ன நேரம் ஈரேழு லோகங்களும் ஒன்னு மாற்றலிக்கொண்டு விஸ்மயப்பெட்டு ஜனம் பாட்டு மாட்டவும் கூத்தும் புஷ்பவருஷ்டியும் ஓரோ கூட்டமே வாத்தியங்களும் மங்களஸ்துதிகளும் தேவகளொக்கெ பரமானந்தம் பூண்டு தேவதேவனே சவிக்கையும் அத்தர ஸ்திரீகளெல்லாம் உற்சாகம் கைக்கொண்ட விஸ்வேஸ்வரனுடைய விவாகோத்சவ ஆரம்பகோஷம் கண்டு கௌதுகம் பூண்டார் ஜனகன் ஜெகத்ஸ்வாமியாகிய பகவானே ஜனசம்சதி ராடாசிரேஷமும் செய்தானல்லோ இடிவெட்டியிடும் வண்ணம் வில்முறிஞ்சொச்ச கேட்ட நடுங்கீ ராஜாக்கன்மார் உரகங்களை போல மைதிரி மயில்பேட போல சந்தோஷம் உண்டாள் கௌதம்.